நானுக்கோ குடுக்கசம் மேருவான் அலோ நா விசர தில் ஜீபரான் பேரும் மேலா பஞ்சவா சாச் பதார்த்த குருமுக லஹோ பிரபு கா பானா சத் கர சஹோ ஜீவத் ஜீவத் ஜீவத் ரஹோ ராம் ரசாயன் நித் உட் பீவோ ஹர ஹர ஹர ஹர.

பகத் ஜோத் உதுபானே நானக தின் கே சத் குருபானே மலார் மஹலா பஞ்சவா பரமேஸ்வர ஹோவா தயால் மேக வர்ஷ அமிர்த தார் சகலே ஜீ ஜந்த திருப்தா சே

ஆதர கோ தந்த தரங்க அந்த கோ பாவே ருதர தியான ஜான சத்குரு கே கவ ஜன் பல் உனே ஜோ கவே.